0: கேட்ட ஜலந்தர்
1: ஓ
0: போர் பந்தர் ஓ கோட பந்தர் ஓ போரி பந்தர் போர் பந்தர் கோட பந்தர் போரி பந்தர் வாடி பந்தர் ஓ தோ பிற ஆஜா மேரே தில்லி கே அந்தர் ஆஜா ஆஜா ஆஜா ஆஜா.
2: कार्यक्रम का अगला गीत है हेमलता की आवाज में. गीत संगीत है रविंद्र चैन का और फिल्म का नाम है अखियों के झरोकों से.